பாட்டுபாய் பாட் சந்தனத்து பாட் சத்துதேவ பக்தாத் மாடி வருவாள். பாட்டுபாய் பாட் சந்தனத்து பாட் சத்துதேவ பக்தாத் மாடி வருவாள். பாட்டுபாய் பாட் சந்தனத்து பாட் சத்துதேவ பக்தாத் மாடி